படுதும் பதுக்குடு தக்கடுதும் ஜொம்பாச்சு கொடுதும் பதுக்குடு தக்கடுதும் ஜொம்பாச்சு கொடுதும் பதுக்குடு தக்கடுதும் ஜொம்பாச்சு கொடுதும் பதுக்குடு தக்கடுதும் ஜொம்பாச்சு கொடுதும் பதுக்குடு தக்கடுதும் ஜொம்பாச்சு கொடுதும் பதுக்குடு தக்கடுதும் ஜொம்பாச்சு கொடுதும் பதுக்குடு தக்கடுதும்.